தோன்றி போடும் குந்தம் கொண்டு ஓய்வாந்தை கம்மையும் தோறுதாய் எட்டம் கண்ணும் தோன்றி போடும் குந்தம் கொண்டு ஓய்வாந்தை கம்மையும் சுத்தி.